0: என் வேர்ட் கேஷப் கண்ட்ரோல் லோகம்
1: www.kcfcontrol.au/kcfcontrol.
0: I were talking. DNWA government message. Station sponsor.